திருவண்ணாரி கக்கி சிவன் லிங்கினா பவெலா லோக்கு நிவா கலா தலியா கா கலவை காஹி வகிவா லோக்கு உயிர்வா கிளா சிக்குவோ காமன் லோ முட்டு குலிஹனி வெஹாயா மிகிப்பிட்டு சிமசாஸ் நீட்டனிவா சாப்பு சாப்பு சிஹிரனேயா சுமனே லேலா மல்லே லேலா Ateni male lela Seyo wampula basi volongwe e distritu ya Omrupula Na bimijinta no sene siya sa chapu chapu Sinire liwohe liwampua amabano anatamela Ikonto miloko mshoshe 40,000 joven Anohe liwampua anapiloti ohi anasa Ana atamela ikonto pili Wohi atovo Anohe liwampua alankelo varakamiteko sotenke